சரக்கண்ணா, எல்லாருக்கும் உன்னைய பிடிச்சிருக்கு தெரியுமா? உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகலை.